0: வெலாவது ஹயாய் வினாடி சதராய் மங்காட பொறந்துனா அகுரன் அகுர தரங்க வட்டையா கேக்கதமாய் அப்படி ஹம்ப வேணும் கேல ஏ விதிஹட்டம் பொறந்துனு பரிதிம ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் கட கமெண்ட் கரல திபுனு யாலு ஏக்கதமாய் மம மே வெலாவு ஹோயாகன ஆவே ஏம கமெண்ட் கரல திபுனு யாலு அகே நம தமாய் பொட்டக்கி நம ஹோயாகன்ன துவினி துவினி அயுபவன் சுப உதாசனக் துவினி துவினி மொக்கத கரன்ன மே வெலாவே மாதர் அகுரஸ்ஸே ரைட் ஹேடங் அபி கேம் එකට යමු වැඩි කතා බතා මොකුත් නැතුව මම ඔයාට දෙන අකුර මොකද්ද කියලා තමයි දුවිනි මේ කියන්න හදන්නේ දැන් ඔයාගේ ගමේ නම මොකද්ද අකුරැස්ස නේද
1: ඔව්
0: හරි අකුරැස්ස කියන වචනේ තුන්වෙනි අකුර මොකද්ද රයන්න ඔයාට හම්බ වෙන අකුරත් දුවිනි රයන්න අපි යමු තරඟයට
2: Your time starts now.
1: Rambutan, what's the name?
0: Duvini, kalaya yanawa.
1: Rambutan.
0: Oh, ekka dikata kiyagena yannoni. Nayanning illangata.
1: Rambutan. Rambutan.
0: காலை அவசன்னே காலை அவசன் கவன சகபாகி வீம தமை துவினி வெதகத் பௌமிஸ்தூதி சம்பந்து நாட்டு அப்படி சிந்துவோட என்ன காலையும் காவஹாரி எக்கத்து கரகாம் கவுது இன்னி சிந்துவோட எக்கத்து கரகாம்
1: ගෙදර
0: කට්ටියයි මගේ යාළුවෝ ලලාවයි හැමෝම එකතු කරගන්න. බොහොම ස්තුතියි. දිගටම නැත්තහගෙන ඉන්න.

0: பிக்கிவா கண்ட ஹயா இபான் கருக்கு வெப்பன் லா லா லா லா
1: தேகி பிருனு ஃபன்னி திருனு பேயதுன சனி எக்க தேதுனு மாவத
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

0: தப்பி கியூவா அந்த ஹயா இபான் காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ரோம கருகாயி